0: ஒருவருடன் நாத்தாவ நிரங்கார் கவச தேச உக்கம் போட்டு விசார் பாவ கல்மே ரூப் கர்த்தா புரக்க சோ ஜான ஜென கெச்சியோ குருமிலியோ சுவ பிக்கா கஹ சேலங் தர்சன தியோ குருமிலியோ சுவ பிக்கா கஹ சேலங் தர்சன தியோ ரயோ சந்த ஹோட்டோல் சாத் போ தேரே டிட்டே சன்யாசி தப்சியே முக்கோ பண்டித் மிட்டே பர்ஸ் ஏகோ ஃபிரியோ கிணினா பர்ச்சோ லாயோ கேத்தியா கேத்தி சுனி ரேத் கோ குசி நாயோ ஹர் நாம் சோட் துத்தே லக்கே தின்கே குணோ கியா கோ குருதே மிலாயோ பிக்கியா ஜீவ தூ ரக்க தேவ ரஹோ ஜீவ தூ ரக்க தேவ ரஹோ
1: पहर समाध सना हो ज्ञान है आसन चढ़ो तरमत नख कर गयो भगत सीले सर लड़ो पै निरपो हर अटल मन शब्द गुर ने जा गड़ेओ काम क्रोध लोभ मोह पत पंच दूत बेखंडेओ पलो पुहाल तेजो तना निरपत नाथ नानक बर गोरे अमरदास सच सल पण तै दल जितो युद्ध कर
2: कन हर बूंद बसोरो मावल कुसम बसंत गणंत न आवे रव सच किरण उदर सागर को गंग तरंग अंत को पावे रुद्र ध्यान ज्ञान सतगुर के कब जन फल उन्हें